0: அண்ணா என் கொஞ்சிச்சா இரகு
1: எனக்கு தாழ புரிச்சு சேர்க்கற
0: தானே
1: தாதான சேர்க்கற இ கிருஷில புரிச்சு தாழ புரிச்சு இதுல
0: இரகு தாதாண்டிய வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் பணப்பு நான் மாற வாவான முனித கிருஷி மந்தனலா உலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவனா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை அனுப்பிறே
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணுன்னு பரீட்சைக்கு கொரடு அகிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேர்
1: சேகரா
2: ಕ್ಯಾಂಪಸ್ ಉಡುಪುನ ಮಣ್ಣ ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರ ಗೊಬಲೆ ಫೋನ್ ನಂಬರ್ 97 1 4 0 8 8 ಫೋನ್ ನಂಬರ್ ಕೂಡ 97 1 4 0 8 8
3: ಮಾತು ಬೆಳ್ಳಿ ಮೌನ ಬಂಗಾರ ನಮ್ಮ ಮಾತಿನಿಂದ ಇತರರಿಗೆ ನೋವಾಗದಿರಲಿ ನಮ್ಮ ನಡೆನುಡಿ ಎಲ್ಲರಿಗೂ ಮಾದರಿಯಾಗಿರಲಿ ಸ್ವಚ್ಛ ಮಾತು ಸ್ವಚ್ಛ ಸಮಾಜ ಜನಹಿತಕ್ಕಾಗಿ ರೇಡಿಯೋನಿನಾದ 90.4 FM